0: ராமன் தெரா ராமன் தெரா ராமன்
1: ராமன் ராமன்
0: தெரா ராமன் ந சோடுங்க மன்
1: சில்மன் சில்மன்
0: மெஹர் சில்மன்.